0: சேர்த்துட்டேன் நோனுக்கு பையன் நோனுக்கு பையன் சேர்த்துட்டேன் நோனுக்கு பையன்
1: ਸਹਿਤ ਉੱਠੇ ਨੋਨ ਜਪਾਈਆ ਸਹਿਤ ਉੱਠੇ ਨੋਨ ਜਪਾਈਆ।